மதம் மதம் நின்னிதான் மனுக்குதர் மனுக்கு கருப்பில் குரு ஜாமி.